தியபா மீஹும் நெத்முக தெரிந்திருவா தென்தியபா மீஹும் மறுகண்ணவா தென்தியபா மீஹும் அலுந்திருவா ரஸ்கலாங்கே அம கஷவரும் இன்சானாயி நியமத்தக தெகுழு ஹதா காஃபிருவும் பொடு மீஹெகம் கஷவரே.

தியபா மீஹும் நெத்முகத் தெரேன் திருவா தென்தியபா மீஹும் மருகன்னவா தென்தியபா மீஹும் அலுந்திருவா ரஸ்கலாங்கே அம கஷவரும் இன்சானாயி நியமத்தக தெகுழு ஹதா காஃபிருவும் பொடு மீஹெகங் கஷவரே.